0: பாட்டு நான் சொன்ன இல்லையா, ஆனா வந்து லாவண்யா என்கிட்ட வந்து இந்த பாட்டுக்கு நீ அவ்வளவு ஹைப் பண்ணிருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ உங்களுக்கும் என்ன மாதிரி கோவங்கள் வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து வாங்க லாவண்யா கிட்ட சண்டை போடலாம் நம்ம. சரி, இன்னைக்கு நம்ம வந்து என்ன பேசிட்டு இருக்கோம்னா கலாபம் நிகழ்ச்சியில கார்டனிங் எப்படி பண்றது வின்டர் டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் வின்டர் டைம்ல அப்படின்னு மட்டும் பத்தி பேசாம நம்ம வந்து இப்ப லாவண்யா பாத்தீங்கன்னா வந்து இந்தியால இருந்து வந்திருக்காங்க, நான் வந்து மலேசியால இருந்து வந்திருக்கேன், நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து டிராபிக்கல் கண்ட்ரீஸ்ல இருந்து வந்திருக்கோம் இல்லையா. சோ இங்க நியூசிலாந்துக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து வெதர் சேஞ்ச் லைக் எல்லா மாதங்களுமே வந்து ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல, ஜனவரி ஒரு மாதிரி இருக்கு, பிப்ரவரி ஒரு மாதிரி இருக்கு,
1: அது ஏன் கேக்குறேன்,
0: சம்மர்னு சொல்றாங்க வின்டர் குளிருது, குளிர்னு சொல்றாங்க திடீர்னு வெயில் அடிக்குது. சோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் தயாரா ஆகிறது?
1: கார்டனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நம்ம இந்த நியூசிலாண்டை வந்து இந்த ஜோன்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து கிரைஸ்டர்ஸ் வந்து 9B அந்த ஜோனில் வரும். ஸோ இது பேசிக்காக வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவங்க வந்து நான் படித்து தெரிஞ்சுக்கிறது தான். நானும் வந்து நிறைய கூகுள் பண்ணி நிறைய கார்டனிங் பற்றி படித்து தான் டிப்ஸ் நான் அப்படி தான் நான் கற்றுக்கிட்ட நான் செய்ய ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கு அதை இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நான் பண்ண வேறு எதுவும் இல்லை. ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு அந்த ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணலாம் அண்ட் ரீசைக்கிள் பண்ண பாருங்கள். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணலாம், எஸ்பெஷலி நம்ம கார்டனிங் பண்ணும்போது. கம்போஸ்டிங் ஆல்சோ இஸ் ஒன் ஆஃப் த டைப்ஸ் ஆஃப் ரீசைக்கிளிங். ஸோ அதே மாதிரி இந்த பழைய பாட்டில் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து நிறைய இந்த வைன் பாட்டில் எல்லாத்துலேயும் செடி இருக்கும், எல்லாம் சரக்கு இதுலையும் செடி இருக்கும். என் பொண்ணு டென்ஷன் ஆகிடுவா, மம்மி வாட் இஸ் இஸ் ஹவு மெனி பாட்டில்ஸ் ஹவு மெனி திங்ஸ் யூ ஹேவ் அப்படின்னு. ஸோ ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவேன். அது இல்லாமல் நம்மளுடைய என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு கப்பு ஏதாவது ஒன்று உடஞ்சிருச்சு இல்லை ஒரு ஏதாவது ஒன்று இதாயிடுச்சுன்னா உடனே அதில் வந்து கொஞ்சம் மண்ணை போட்டு ஒரு செடியை வச்சுருவேன். ஸோ டென்ஷன் ஆவாங்க மக்கள், பட் இட்ஸ் ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதத்தில் வந்து நம்ம நல்லா ப்ரிப்பரேஷன் நம்ம நல்லா பண்ணலாம். அடுத்த இது விஷயத்துக்காக நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், நமக்கு ஹர்ப்ஸ் நீங்கள் வளர்க்கணும்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. அதில் எல்லா ஹர்ப்ஸுமே சூப்பராக வளரும். இந்த மின்ட்டும் ரொம்பவே நல்லா வளரும், ஆனால் அது வந்து கொலவெறியாக வளரும். ஸோ அதை மட்டும் நீ தயவு செஞ்சு வந்து கார்டனில் டைரெக்டாக போட்டுறாதீங்க, ஒரு தொட்டியில் ஒரு இல்லை ஒரு பெரிய இதில் இதுலையாவது அந்த மாதிரி இதில் போடுங்க. உங்களுக்கு நல்லா வரும், அழகாக மாதம் மாதம் நீங்கள் பிரியாணி செய்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து புதினா வந்து நிறைய வரும். ஸோ தட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் த பிரியாணி. ஏன்னா நீங்கள் போய் வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ தட் இஸ் திங். அண்ட் முக்கியமான நம்மளுடைய ஊருக்கு வந்து வின்டரில் ரொம்ப ரொம்ப ரொம்ப தேவையானது ஃப்ராஸ்ட் கிளாத். இது வந்து இந்த வந்து விற்கிறாங்க நம்மளுடைய பர்னிங்ஸ் அண்ட் மைட்டர் டென் வந்து $10 தான், அது $10 விட கம்மியாக தான் இருக்கும் அது. ஸோ அதை வாங்கி உங்களோட செடிகள் மேலே வந்து கண்டிப்பாக போடணும். ஏன்னா நம்மளுடைய நைட்ஸ் வந்து ரொம்பவே டெம்பரேச்சர் ரொம்ப டிப் ஆகிட்டு அது வந்து கொஞ்சம் ரொம்பவே குளிரும். அதனால் அந்த செடி வந்து என்ன சொல்கிறது அதுக்கு அதனால் தாங்க முடியாது அதை மட்டும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃப்ராஸ்ட் கிளாத் வந்து 100% போட்டு ஆகணும். ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து என்ன ஷேட் கிளாத் தான் அது வந்து நம்ம கொஞ்சம் இது பண்ணி. இங்கே வந்து நிறைய பேர் வந்து இந்த டனல் ஹவுசஸ் க்ரீன் ஹவுசஸ் அதில் கூட நிறைய தே யூஸ் இட். ஒட்டாகோ இருக்க மக்களுமே வந்துட்டு நம்ம ஊருக்கும் ஒட்டாகோக்கும் என்ன ஒரு மெயின் வித்தியாசம் அப்படின்னாக்கா இங்கே நம்ம ஜூனில் பண்ணுறதெல்லாம் அவங்க ஜூலையில் பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ ஒரு மாதம் அதாவது ஒரு 4 வாரம் நம்ம தள்ளி அவங்க வந்து தள்ளி போடணும். ஏன்னா அவங்களுக்கு இன்னுமே வந்து குளிர் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த வின்டர்ஸ் ஆர் ஒரு 2-3 degrees வந்து கோல்டர் தேன் அவர் அவர் வின்டர்ஸ். ஏன்னா நம்ம வந்து கோஸ்டல் ரீஜனில் இருக்கும், அதனால் நமக்கு வந்து நம்ம கொஞ்சம் தப்பிச்சிட்டோம். அங்கே வந்து ரொம்பவே மோசம் இந்த டைமில். ஆக்சுவலாக ரொம்ப ரெயின் இப்போ ஆக்சுவலாக இப்போ தான் ரொம்ப ரொம்ப மழையெல்லாம் பெஞ்சி கொஞ்சம் பெட்டராக ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ நிறையவே ரொம்பவே மழை அந்த ஏரியா மக்களுக்கு. ஐ ஹோப் யூ ஆர் ஆல் சேஃப். ஸோ எஸ், ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் அது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு இந்த வீட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த வீட்ஸ் வந்துட்டு நிறைய வளரும். எஸ்பெஷலி இந்த அதாவது எது நமக்கு தேவையே இல்லையோ அதை தான் நிறைய வளரும். ஸோ அதை வந்து நம்ம அதாவது என்ன சொல்கிறது முளையிலேயே அதை வந்து எடுத்துடணும். அதை கொஞ்சம் விட்டோம்னா நிறைய நல்லா வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளால் வந்து அதை இதை எடுக்க முடியாது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ இங்கே வந்து நம்மளுடைய நான் இந்த ஊரில் என்ன ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா எல்லாத்துக்குமே நமக்கு டிஐவை டூல்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாத்துக்குமே நமக்கு டூல்ஸ் இருக்குது. நம்மளுடைய குட்டி குட்டி திங்ஸ் தே வி கீப் வி தே கிவ் தே செல் டு ஃபாரஸ்ட் விச் வி கேன் யூஸ் இட். நம்மளே அதை வந்து டிவிடிங்காக இருக்கட்டும், க்ளீனிங்காக இருக்கட்டும், ப்ரூனிங்காக இருக்கட்டும் நம்மளே பண்ணலாம். ஸோ தட் இஸ் சம்திங் வெரி நைஸ். ஸோ அதுவுமே நீங்கள் வந்துட்டு இந்த டைமில் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். எப்பவுமே நீங்கள் எந்த ஒரு டூல்ஸ் யூஸ் பண்ணாலுமே அதை தொடச்சி க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுனா தான், இல்லைனா துருப்பிடிச்சி நாசமாக போயிடும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களுடைய ரோசஸை கண்டிப்பாக இந்த டைமில் ப்ரூன் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய ஆப்பிள் ட்ரீஸ் ஃப்ரூட் ட்ரீஸையும் ப்ரூன் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு சம்மர்லேயும் ஸ்ப்ரிங்லேயும் ஃப்ரூட்ஸ் பியூட்டிஃபுல்லாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக
0: லாவண்யா வந்து உசுரை கொடுத்து எல்லாம் கார்டனிங்

0: எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கார்டனிங்னா செடி, செடினா போட்டோசிந்தசிஸ், சன்லைட், வாட்டர், ஏர்,
1: அவ்வளவுதான்.
0: கிடையாது, ரொம்ப அழகா சொன்னீங்க. இதெல்லாம் நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க? இது வந்து சும்மா எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்ததா? இஸ் இட் யுவர் ஹாபி? ஓ, இதை பண்ணணும் அப்படின்னு நினைச்சு
1: இல்லை, ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு கார்டனிங் ரொம்ப பிடிக்கும். ஊரில் இந்தியாவில் இருக்கும்போது நான் நிறைய ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் ஏன்னா நமக்கு ஊர்லேயே நமக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஸோ அதை நம்ம அந்த அந்த சைடு போக மாட்டோம். ஸோ மெயினாக பூக்கள் தான் நிறைய நான் வச்சுருப்பேன். ஸோ நித்திய மல்லி, நிறைய மாதிரி மாதிரியே மல்லி அண்ட் ரோசஸ் ஐ யூஸ் டு ஹேவ். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாகிட்டு அப்புறம் வெளிநாடு படிக்க போயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஐ டென்ட் ஹாவ் த சான்ஸ் டு டூ இட். அதுக்கப்புறம் திருப்பி வந்தம்மா கூட ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருக்கேன். நான் எங்கேருந்து அந்த தோட்டத்தில் போயிட்டு அப்போவும் பால்கனியில் நாலு செடி வச்சுருப்பேன். பட் அவ்வளோதான் பண்ண முடியாது, நிறைய பண்ண முடியாது. பட் இங்கே வந்து எனக்கு டைமும் இருக்குது, இடமும் இருக்குது, பை காட்ஸ் கிரேஸ் வெதரும் சூப்பராக இருக்குது. ஸோ ஐ எம் என்ஜாயிங்.
0: ஸோ இப்போ கார்டனிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பட் எப்படி பண்ணணும்னு தெரியாதவங்க, பிகினர்ஸ், லைக் வெரி பிகினர்ஸ், அவங்களுக்கு நீங்கள் என்ன என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க?
1: நீங்கள் வந்து உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு ஆரம்பிக்கணுன்னா ஹர்ப்ஸ் ஆர் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் டு ஸ்டார்ட். சரியா? ஸோ ஹர்ப்ஸ்னால் என்ன என்ன ஹர்ப் நீங்கள் யூஸ், நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை முதல்ல வளர்க்க பாருங்கள். ஸோ நீங்கள் கொத்தமல்லி யூஸ் பண்ணிங்கன்னா கொத்தமல்லி யூஸ் பண்ணுங்கள், அதை அதை வளங்க. பார்ஸ்லியும் நல்லா உங்களுக்கு இட்ஸ் வெரி குட். ஸோ பார்ஸ்லி வளர்க்கலாம். தைம், இதெல்லாமே ஹார்டி பிளான்ஸ். உங்களுக்கு வந்து அது வருஷம் அது திருப்ப திருப்ப வரும். அண்ட் இட் வில் இட்ஸ் நாட் ஸோ டிஃபிகல்ட் டு க்ரோ இட். உங்களுக்கு நிறைய இடம் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வெறும்னு ஒரு லாங்காக ஒரு ரெக்டாங்கிள் பாட்ஸ் மாதிரி வரும், அழகாக உங்களோட விண்டோ கிச்சன் விண்டோ சில்ல வச்சு கூட நீங்கள் வந்து வளர்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேசிக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் குக்கிங். ஸோ அப்படியே நீங்கள் சமைக்கும் போது அங்கேருந்து லைட்டாக கொஞ்சம் கிள்ளி எடுத்து போட்டு பண்ணும்போது அது ஒரு டேஸ்ட்டே வந்து வேறு. ஸோ ஏன்னா என்னோடய கார்டனில் எனக்கு எல்லாம் ஹர்ப்ஸுமே வச்சுருக்கேன். ஸோ எஸ்பெஷலி பாஸ்தா இல்லை அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது நேராக தோட்டத்துக்கு போய் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வந்து போட்டு பண்ணிட்டா இட் பி ரியலி நைஸ் அண்ட் ஃப்ரெஷ். ஸோ அண்ட் நாட் ஓன்லி தட், நீங்கள் உங்களுடைய அந்த ரோஸ் மெரிலாம் வளர்க்கும் போது உங்களுடைய ஹேர் கேருக்குமே வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூ கேன் யூஸ் இட் ஃபார் யுவர் ஹேர் ஆல்சோ அண்ட் ஆல்சோ ஃபார் யுவர் மீட். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மெயினாக வந்து உங்களுடைய இதை என்ன பண்ணோன்னா இந்த வின்டர் டைமில் சிம்பிள் லெட்டர்ஸ் அப்புறம் இந்த கேல் இந்த மாதிரி சிம்பிளாக வளர்த்துட்டு அண்ட் பொட்டேட்டோஸ்லாம் யூ கேன் ஸ்டார்ட். அண்ட் கார்லிக்குக்கு ஜூன் தான் வந்து கரெக்டு. இதை இப்போ தான் இப்போ நீங்கள் பிளான் பண்ணால் தான் உங்களுக்கு உங்களுடைய சம்மரில் உங்களுக்கு கார்லிக் அண்ட் அனியன்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பிளான் வச்சுருந்தீங்கன்னா இப்போவே பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணி பண்ணணும், இல்லைன்னா இதுக்கு
0: இந்த கார்டனிங்கான தேவையான பொருட்கள்லாம் கண்டிப்பாக வாங்கணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து எங்கே இங்கே போய் வாங்கலாம்? இது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஹேண்டியாக இருக்கும், இது சீப்பாக இருக்கும், இந்த மாதிரி தகவல் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
1: கண்டிப்பாக இது இங்கே வந்து ஆக்சுவலி நிறைய நர்சரிஸ் இருக்குது, ஆர்டரிங்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் அதெல்லாமே கொஞ்சம் விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் வந்து மைட்டா டென் அண்ட் பன்னிங்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சோடனே பன்னிங்ஸ் வெரி வெரி ரீசனபிள். மைட்டா டென் விட எனக்கு பன்னிங்ஸ் சீப்பாக இருக்கும். அண்ட் அங்கே வந்து எப்படின்னா நமக்கு பட்ஜெட் பிளான்ஸ்னு சொல்லி வைப்பாங்க. ஸோ உங்களுக்கு $2 உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து சாப்ளிங் கிடைக்கும். கொத்தமல்லியாக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருக்கட்டும் பத்துக்கு மேலேயே கிடைக்கும் நிறைய. ஸோ அதை வந்து நீங்கள் அந்த பட்ஜெட் சாப்ளிங்ஸ்ன்னு சொல்லிட்டு போய் பார்த்தீங்கன்னா பார்த்து வாங்கலாம். அண்ட் உங்களுக்கு அந்த மண்ணும் எல்லாமே வந்து உங்களுக்கு நாட் டூ எக்ஸ்பென்சிவ். ஒரு $10 வந்து உங்களுக்கு 40 kilos ஆஃப் சாயில் கிடைக்கும். அண்ட் உங்களுடைய ஃபர்டிலைசர் அந்த ஃபர்டிலைசர்ஸ் வந்து நீங்கள் வீட்லேயே நீங்கள் கம்போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதெல்லாமே நீங்கள் போடலாம். அப்படி இல்லைனா கூட நீங்கள் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வேணாலும் இந்த மாதிரி பன்னிங்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து டிஐவைஸ் நிறைய பண்ணுறாங்க. வார வாரம் தேர் டூயிங் டிஐவைஸ். ஸோ தே வில் டீச் யூ. நீங்கள் அங்கே போனீங்கன்னாவே தே வில் டீச் யூ இது மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லி டெல்யூ. அண்ட் அது இல்லாமல் நமக்கு தான் நம்மக்கிட்ட இருக்கே யூடியூப், கூகுள், விக்கிபீடியா எல்லாம் பீடியாவும் இருக்குது. நம்ம கையிலேயே வந்து மெட்டா ஏஐ வர வச்சுருக்கோம். ஸோ இல்லை ஜெமினி வச்சுருக்கோம், எல்லாம் வச்சுருக்கோம்.
0: ஹலோ சாட் ஜிபிடி, வீட்டில் செடி வளர்க்கணும் எப்படின்னு சொல்லி பார்ப்போம்.
1: ஆமாம். ஸோ அது வந்து உனக்கு வந்து மேப் போட்டு ரூட் போட்டு கொடுக்கும். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி பிகம் வெரி ஈஸி. அண்ட் என்ன சொல்கிறது, எனக்கு இப்போ நான் ஏதாவது செடி முன்னெல்லாம் வந்து நான் வந்து எனக்கு ஏதாவது செடி பற்றி தெரியணும்னா அந்த செடியோட இலையை நான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு என்னுடைய பாட்டனி டீச்சர்கிட்ட காமிச்சு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய அந்த என்சைக்ளோபீடியாவை தோண்டுவோம். தோண்டி அதை படித்தே தெரிஞ்சுப்போம். ஆனால் இப்போது இட்ஸ் ஸோ ஈஸி, கூகுள் லென்ஸில் போயிட்டு அது ஒரு ஃபோட்டோ எடுத்தால் அது உடனே உனக்கு கதை, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லாம் சொல்லிடுது.

0: It's so easy and it's so amazing.
1: Very good. Nice. சரி நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களுக்காக இவ்வளவு தகவல்
0: சொல்லிருக்கீங்க.
1: உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல்
0: Come on.
1: சொல்லுங்க என்ன பாட்டு வேணும்.
0: என்ன பாட்டா?
2: எனக்கு பிடிச்ச பாட்டு அப்படின்னாக்கா
0: பச்சை நிறம், பச்சை பத்தி பேசுறோம் இல்லையா, பச்சை நிறம் பத்தி அந்த பாட்டு சூப்பரா இருக்கும். அலைபாயுது மாடி, ஐ லவ் மாடி.

0: வணக்கம் வணக்கம் கலாபம் நேயர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம வந்து லாவணியா, அவங்களுக்கு அவங்க இவ்வளோ நல்லா தெளிவாக புத்திசாலித்தனமாக பேசிட்டேனால அவங்களுக்கு இப்போ நான் வந்து குவிக் ஃபயர் ரேபிட் ஃபயர் ரவுண்ட் க்வெஸ்சன் வைக்க போகிறேன்.
1: அதான் என்னடா இந்த பக்கம் கேட்கலையே, கேள்வி வரலையே,
0: எப்படி
1: வரல?
0: சரி, நம்ம வந்து உங்கள்கிட்ட ரேபிட் ஃபயர் பண்ணியாச்சு, இப்போ நம்ம வந்து கார்டனிங் பற்றி ரேபிட் ஃபயர் பண்ணுவோம்.
1: ஓகே ஓகே.
0: சரி, காலையிலா இல்லை மாலையிலா எந்த டைமில் தண்ணி ஊற்றணும்? காலையிலா மாலையிலா?
1: காலை.
0: காலை,
1: எப்பவுமே காலையில. ஏன்னா வந்து அதுவும் வந்து நீங்க ஆக்சுவலா கரெக்டா தண்ணி ஊத்துற டைம்னா இந்த டைம்ல நீங்க தண்ணியை ஊத்த வேணாம், வெண்ட டைம்ல ஆக்சுவலா தண்ணி ஊத்த தேவையில்லை. ஏன்னா அந்த பிரெசிபிடேஷன் நைட்ல அந்த கண்டன்சேஷன் டியூ அதுவே நமக்கு போதுமா வந்திருக்கு. அது இல்லாமல் நிறைய மழை பெய்யுது இந்த டைம்ல, ஸோ யூ நோ நீட் டு வாட்டர் யுவர் பிளான்ஸ் அட் ஆல். பட் நீங்க சம்மர்ல ஸ்ப்ரிங்லாம் வந்து கண்டிப்பா காலையில, அதாவது ஒரு 8 மணி நீங்க தண்ணி ஊத்துனாதான் நல்லா அது வந்து அந்த சாயில ஃபுல்லா வந்து இழுத்துக்கும். அதுக்கப்புறம் இந்த அடிக்கிற வெயில் வந்து நமக்கு அதால தாங்க முடியும். சில வாட்டி ரொம்ப ரொம்ப ஹாட் டேஸ்ல காலையிலயும் ஒரு வாட்டி ஊத்திட்டு ஒரு 4 மணிக்கா திருப்பியும் நீங்க ஒரு வாட்டி ஊத்துனது நல்லது.
0: சூப்பர். அடுத்து, வெறும் கையில கார்டனிங் பண்ணுமா இல்ல கிளவ்ஸ் போட்டுட்டு கார்டனிங் பண்ணுமா?
1: அதாவது நீங்க வந்து வெறும் கையில பண்ணலாம். இப்ப எங்க மாமியாரெல்லாம் வந்து வெறும் கையில தான் பண்ணுவாங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா, வெறும் கையில் பண்ணுறது தேவையில்லை. நீங்கள் வெறும் காலில் நின்று பண்ணுங்கள், அதுதான் முக்கியம். ஏன்னா கிரவுண்டிங்னு சொல்கிறோம் அதை. ஸோ உங்களுடைய கால் மண்ணில் படுறதோ இல்லை புல்லில் படுறதோ ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. அஃப்கோர்ஸ் இந்த வின்டர் டைமில் அது எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது, பட் சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங்கில் சொல்கிறனால.
0: அப்புறம் நீங்கள் பரதம் தான் ஆடணும்.
1: ஆமாம், குச்சிப்புடி தான் ஆடணும்.
0: சரி, அடுத்து வந்து புல்லை புடுங்கணுமா இல்லை வெட்டணுமா?
1: புல், அதாவது புல்லை வந்து நீங்கள் வெட்டினாதான் உங்களுக்கு திருப்பி அது அழகாக வந்த இதில் வரும் உங்களுடைய லான்ல. நீங்கள் எதை பிடுங்கணும்னா வந்துட்டு வீட்ஸ், அதை தான் நீங்கள் வந்து யூ ஹேவ் டு டேக் இட் ஃப்ரம் த ரூட். எல்லாம் திருப்பி திருப்பி வரும் உங்களுக்கு.
0: ஓகே. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சில பேருக்கு வந்து இந்த பிளான்ட்ஸ் கிட்ட பேசுகிற பழக்கம் இருக்கும். ஸோ அந்த பேசுகிற பழக்கம் வந்து ஒரு சயின்டிஃபிக் தெரப்பியா
1: இருந்தாலும் அதுக்கு வந்து முன்னாடி பின்னாடி நிறைய ஆக்சுவலா சயின்டிபிக் ரீசன்ஸ் இருக்கு, ஃபீட்பேக் இருக்கு, ரிசர்ச்சும் இருக்கு. ஸோ ஆக்சுவலா வந்து நீங்க வந்து ஒரு செடியை வந்து நீங்க பார்த்து, ஏன்னா இதை வந்து சொல்றதுக்கு வந்து காரணம் வந்து நானுமே வந்து என்னோட செடிங்க கிட்ட பேசுவேன், குட் மார்னிங்ல இருந்து எல்லாமே சொல்லுவேன். அண்ட் சில வாட்டி வந்து ரொம்ப ஒரு பேட் வெதர் அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் நம்ம இல்லை கண்டிப்பா நல்லா இரு செத்து போயிடாது அந்த மாதிரிலாம் சொன்னோம்னா அது வந்து ஆக்சுவலாக ஐவ் சீன் ரிசல்ட்ஸ் வித் பிளான்ஸ் அண்ட் தே டூ ஹியர் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து அன்பான வார்த்தைகள் வந்து ஒரு செடிக்கிட்ட பேசும்போது அந்த செடி நல்லா த்ரைவ் ஆகும். அதே மாதிரி ஒரு செடிக்கிட்ட வந்து நீங்கள் வந்து அதை நெகட்டிவ் வேர்ட்ஸாக சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த செடி வந்து பட்டு போகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. அண்ட் க்ரோத் இஸ் நாட் குட். திஸ் இஸ் ஆக்சுவலி சயின்டிஃபிக்லி ப்ரூவ்ட்.
0: நைஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து இன்டோரில் இன்டோரில் நிறையா செடி உங்களுக்கு வைக்கணுமா இல்லை அவுடோரில் சூப்பராக அப்படி ஒரு கார்டன் மாதிரி செய்யணுமா?
1: இன்டோரில் வந்து உங்களால் ஒரு அளவுக்கு தான் வைக்க முடியும் ஆக்சுவலாக. ஏன்னா அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்க வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க, ஏன்னா வீட்டில் இடம் இருக்காது. இப்போ எங்கள் வீட்டில் நிலம் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஜங்கிள் மாதிரி
0: தெரியும். நீங்கள் வீட்டுக்கு உள்ளாரே வச்சுருக்கீங்க, அம்மா வச்சுருக்கீங்க இல்லையா?
1: ஸோ ஆனால் வெளியில் வந்து உங்களை ஐ வுட் ப்ரிஃபர் திங்ஸ் டு பி அவுட் சைட். ஏன்னா நிறைய வைக்கலாம், கொஞ்சம் கணக்கு இல்லாமல் ஜாலியாக வச்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கு அந்த ப்ராபகேட்டிங்கும் நல்லா உங்களுக்கு பண்ணலாம்.
0: ரைட். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த

0: செடிங்களுக்கு வந்து தண்ணி ஊத்துவோம். இந்த கேள்வி எனக்குமே இருக்கு. சில செடிக்கு இவ்வளவு தண்ணி ஊத்தணும், சில செடிக்கு அவ்வளவு தண்ணி ஊத்தணும் அப்படின்னு இருக்குன்னு நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். இப்போ வந்து ஒரு செடி இருக்கு, அந்த செடிக்கு வந்து நான் தழும்ப தழும்ப தண்ணி ஊத்தணுமா, இல்ல அந்த மண்ணுக்குள்ள போற மாதிரி ஊத்திட்டு மட்டும் விட்டுறலாமா?
1: இது வந்து நீங்க எப்படி எதுல வச்சு மண் தண்ணி ஊத்துறீங்கன்றத ஃபர்ஸ்ட். அதாவது நீங்க நிறைய பேர் வந்து அந்த ஹோஸ் மாதிரி அந்த பைப் வச்சு ஊற்றுவாங்க. ஸோ மோஸ்டா வந்து நீங்க எல்லாருமே என்ன யோசிக்கிறோம், என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இலை மேல நிறைய தண்ணி ஊத்தாதீங்க. எஸ்பெஷலி வந்து இந்த வின்டர் டைமில் ஈவினிங்கில் ஒரு வேளை நீங்கள் தண்ணி ஊற்றுறதா இருந்தால் வர வழி இல்லாமல் அப்போ வந்து இலை மேலே ஊற்றாமல் அந்த மண்ணில் ஊற்றுங்க. அண்ட் மண்ணு எஸ்பெஷலி நீங்கள் இன்டோர் பிளான்ஸ் வச்சுருக்கீங்கன்னா ஒரு அளவாக ஊற்றுங்க. அண்ட் நிறைய ஊற்றுட்டிங்கன்னா அது வந்து ரூட் ராட் வந்து அந்த செடி வந்து செத்தே போயிடும். ஸோ டோன்ட் நீட் டு ஓவர் வாட்டர். நீங்கள் சும்மா ஒரு ஒரு ஒரு ஒரு கப்பு தண்ணி ஊற்றினாலே போதும், அழகாக அது வந்து 12 திஸ் திங். அண்ட் சில செடிங்க வந்து தே டோன்ட் லைக் வென் யூ போர் வாட்டர் ஆன் த soil, you will have to bottom feed it. அதாவது ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சு அந்த அந்த செடியை தூக்கிட்டு அந்த அந்த பிளேட்டில் வச்சிங்கன்னா அது அழகாக இழுத்துக்கும். ஸோ தட் இஸ் பெட்டர் இன் மோஸ்ட் வேஸ்.
0: நைஸ்.
1: பட் அதுதான், நீங்கள் தண்ணி வந்துட்டு ட்ரை நாட் டு போட்டோம் அந்த லீவ்ஸ் அண்ட் ஆல்சோ புட் அ லாட் ஆன் த சாயில், எஸ்பெஷலி ரோசஸ், லெமன்ஸ், வாட்டர்மெலன், கியூக்கம்பர், இதுக்கெல்லாம் நிறைய தண்ணி வேணும்.
0: அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி ஊற்றுற மேட்டர் தான், மறுபடியும் பைப்லேருந்து அந்த ஹோஸ்லேருந்து அப்படியே அந்த தண்ணியை அடிப்பாங்க தெரியுமா, அப்படியே அந்த பூச்செடி மேலே அப்படி அடிக்கிறது பெட்டரா, இல்லை ஒன்று ஒன்றா தனித்தனியாக போயிட்டு அந்த பிளான்ட் வாட்டர் பண்ணுறது நல்லதா?
1: இது வந்து நீங்கள் எத்தனை பிளான்ட் வச்சிருக்கீங்கன்றதை பொறுத்து இருக்கு. நீ வந்து இப்போ எங்கள் வீட்டில் வச்ச மாதிரி நீ பிளான்ட்டுக்கு நான் ஒரு ஒரு செடிக்கோ தண்ணி ஊற்றுறேன்னா சாயங்காலம் ஆகிடும்.
0: ஓகே,
1: சரியா? ஆனால் அது வேலைக்காகாது. ஸோ இப்போ நான் வீட்டில் என்னோட ஹோம் ஹவுஸ் பிளான்ட்ஸுக்கு நான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஒரு செடிக்காக போய் மூளை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுவேன். ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட். அண்ட் எங்கள் வீட்லேயே என்னுடைய டைனிங் ரூமில் வந்து அந்த ஹீட்டர் கீழக்காக கொஞ்சம் ரெண்டு மூணு செடி இருக்கும், அதுக்கு வந்து நான் டெய்லி தண்ணி ஊற்றுவேன். ஏன்னா அந்த ஹீட்டர் டெய்லி ஆனில் ஃபுல்லாக ஆனில் இருக்குது, அதனால் ஃபுல்லாக அதுக்கு ரொம்பவே ட்ரை ஆகிடும்ன்றதுனால நான் டெய்லி தண்ணி ஊற்றுவேன். பட் மற்ற செடிங்களுக்கெல்லாம் வீக்லி ஒன்ஸ் தான் நான் வந்து இன்டோர் பிளான்ஸுக்கு ஊற்றுவேன். வெளியில் வந்து நான் ஆக்சுவலாக இப்போ தண்ணி ஊற்றுறதே கிடையாது, அதுவா It self sustains now.
0: புரியுது. இப்போ இன்னொரு லாஸ்ட் ரேபிட் ஃபயர் க்வெஸ்சன்ல இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னா, இந்த செடியெல்லாம் வந்து செத்து போயிடும் இல்லையா, வாடி போயிடும் இல்லையா, இந்த வாடின செடியை மறுபடியும் வாழ வைக்க முடியுமா?
1: It depends on whether it's a seasonal plant or it is only perennial plants.
0: இல்ல சீசனல்னால அது வாடல, சரியா பராமரிக்காதனால வாடிருச்சுன்னு வெச்சுக்குவோம்.
1: ஆமா, அது வந்து நீங்க if it is still ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் green இருக்குன்னா அதை காப்பாத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சோ நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல அதை எடுத்து அந்த தேவையில்லாத இல்ல டிசீஸ்டான லீவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா கிளீன் பண்ணிட்டு கொஞ்சம் அதாவது ப்ரூனிங் சொன்ன டென்ஷன் ஆவீங்க, நீங்க அந்த தேவையில்லாத இலையெல்லாம் கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு கொஞ்சமா அப்படி இலை வச்சிருந்தீங்கனாலே அதை வந்து பொழச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு
0: பிடித்தவங்க வந்து அவங்களை நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டீங்க, அதனால் அவங்க வந்து சரியாக உங்களை மறுபடியும் உங்ககிட்ட பேசலை, நீங்கள் தெரியாத மாதிரி இருந்துட்டனால இப்போ அவங்க உங்களை விட்டு போயிட்டனால அதுக்காக இப்போ நீங்கள் போயிட்டு ஐயோ தங்கமே செல்லமேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது. அதனால் காற்றுள்ள போதே தூற்றிக்கோள், செடி இருக்கும் போதே நல்லா இருக்கும் போதே தண்ணி ஊற்றி நல்லா வளர்த்துக்கோங்க. அதான் நம்ம செடி தானே, நாளைக்கு ஊற்றிக்கலாம் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நாளைக்கு
1: செடி இருக்காது.
0: ஆமாம் ஆமாம், அதுதான்
1: சரி. நல்ல ஒரு கருத்து. ஆனால் இந்த கருத்துக்கு இன்னொரு நான் ஆட் ஆன் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இப்போது அதாவது நீங்கள் உடனே நினச்ச உடனே புள்ள பெற்றுக்க முடியாது, அதுக்கு 9 மாதம் வெயிட் பண்ண தான் உங்கள் புள்ள பெற்றுக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணி இப்போ நீங்கள் அதை விதைச்சா தான் உங்களுக்கு அதை அறுவடை பண்ண முடியும். நீங்கள் அந்த அறுவடை டைமில் போய் இது இல்லையே அது இல்லையேன்னா வச்சா தான் வரும். ஸோ நீ யூ வில் ரீப் வாட் யூ சோ, என்ன விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் வந்து அறுவடை செய்வீங்க. ஸோ நீ என்ன, ஸோ பி கேர்ஃபுல் வாட் யூ சோ.
0: சரி, அடுத்து வந்து எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வினா, கார்டனிங் அட்வைஸ் அப்படின்னா ஒரு சூப்பர் இதான் நான் சொல்லுவேன் கார்டனிங் அட்வைஸ், இது பெஸ்ட் அட்வைஸ், இதை மட்டும் நீங்கள் கேட்டீங்க நீங்கள் இல்லி அப்படின்னா என்ன?
1: மெயினாக வந்து சாயில் டைப் தான், ட்ரெயின் நல்லா சாயில் வந்து நல்லா ஃப்ரீ ட்ரெயினிங்காக இருக்கணும். அங்கே தண்ணி தேங்கி நின்றுச்சுன்னா உங்களுக்கு எந்த செடியாக இருந்தாலுமே செத்து போயிடும். உங்களுக்கு ஃப்ரீ ட்ரெயினிங்காக இருந்ததுன்னா உங்களால் எல்லாமே குறைச்சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்ட் தயவு செஞ்சு என்ன சொல்கிறது, நீங்கள்

0: பராமரிக்கிற செடியோட பேசுங்க, பழகுங்க. அது ஆக்சுவலாக கார்டனிங் இஸ் ஆக்சுவலி தெரபட்டிக். இட் வில் அண்ட் ஆல்சோ அந்த நம்மளா வச்சு வளர்த்து அதை வந்து சாப்பிட்றது வந்து இட்ஸ் அ தனி டேஸ்ட், அதில் ஒரு தனி ஒரு ருசி இருக்குது. ஸோ என்ன தான் நம்ம வந்து என்ன சொல்கிறது, காசு கொடுத்து வாங்கிக்கலாம் இல்லைன்னு சொல்லலை, ஆனாலுமே அது ஒரு ஒரு ஜாலி.
1: இல்லை நீங்கள் வந்து சொன்னீங்க இல்லையா, செடிக்கிட்ட பேசுங்க. ஏன்னா ஏதோ ஒரு படத்தில் ஏதோ ஒரு ஹீரோயின் செடிக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன பாட்டுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்விக்கு காசு பண்றேன். என்ன கேள்வினா, இந்த ஒரு பிளான்ட் நான் வளர்க்கவே மாட்டேன்ப்பா, இதை வளர்த்தேன் அவ்வளோதான் நான், அந்த மாதிரி ஒரு பிளான்ட்.
0: ரொம்ப கஷ்டம்னு சொல்றீங்களா இல்ல என்ன மாதிரி
1: உங்களுக்கு? இட் அனாய்ஸ் யூ இன் எனிவே, இன் எனிவே இட் அனாய்ஸ் யூ, அந்த மாதிரி.
0: ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு செடியே இல்லை. பட் ஆர்க்கிட்ஸ் தான் வந்து நான் வந்து எனக்கு வளர்க்குறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆக்சுவலாக இல்லை, நான் இப்போ ஒரு கடந்த 7 மாதமாக ஒரு ஆர்க்கிட் வந்து நல்லபடியாக வளர்ந்துட்டுருக்கு. இன்ஃபேக்ட் இட்ஸ் ஃப்ளரிஷிங் அண்ட் த்ரைவிங், ஸோ ஐம் வெரி ஹாப்பி வித் தட். ஸோ இட்ஸ் நாட் ஸோ டிஃபிகல்ட். அண்ட் ஐ திங்க் ஐ எம் பயஸ் வித், எனக்கு எல்லா செடியுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு பூவே பூக்காத செடி வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆக்சுவலாக. ரொம்ப சில செடி வந்து ரொம்ப பூவே பூக்காது. ஸோ அதில் பட் எல்லா செடியுமே அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா மான்ஸ்டராக அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் சிலதெல்லாம் வந்து பூக்கலைன்னா அது வந்து சம்டைம்ஸ் சம் பிளான்ஸ் டோன்ட் கிவ் மீ ஜாய். So when they don't give me joy, I replace it with something else.
1: Yeah. இதுவும் அடுத்து கருது கைஸ், வாழ்க்கையில் நீங்கள் யாருக்குமே சந்தோஷம் கொடுக்கலாம், அவங்க உங்களை வச்சுக்க மாட்டாங்க.
0: அதை விட வாழ்க்கையில உங்களுக்கு ஏதாவது சந்தோஷம் கொடுக்கலன்னா அதை சும்மா அது ஐயோ இருக்குதேன்னு சொல்லிட்டு வச்சுக்காம அதை வந்து நீங்க
1: சூப்பர் முடியல. அடுத்து கடைசி கேள்வி,
0: ஓகே,
1: ட்ரீம் பிளான்ட் இதை தான் நான் வளர்ப்பேன், இது வளர்த்தே ஆகணும், ஒரு நாள் வளர்த்துடணும்
0: மண்ணும் தேவையில்லை, தண்ணியும் ஊத்தம் தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. அது வந்து இட்ஸ் கால்டு த ஸ்பானிஷ் மாஸ் அப்படின்வாங்க. அது வந்து மேலேருந்து அப்படியே இப்போ நம்ம சீலிங்லேருந்து அப்படி தொங்க விட்டோம்னா இவ்வளோ சின்ன தொட்டியில் அதை தலைகிறக்கா தொங்கும், அந்த செடி வந்து மேலே இருக்காது, கீழே அந்த இது மாதிரி தொங்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது ஜீரோ ஜீரோ மெயின்டெனன்ஸ், அது நம்மளுடைய அட்மாஸ்ஃபியர் இருக்க அந்த ஏர் வச்சு அது வந்து ஏர் அண்ட் வாட்டர் வச்சு அதை பழச்சிக்கும். ஸோ அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆனால் நான் வீட்டுக்கு போய் வாங்கினா செருப்பால் அடிப்பாங்க.
1: சரி பரவாயில்லை, அடுத்து. சரி, நம்ம நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஒரு அழகான கருத்துடன் நம்மளுடைய நிகழ்ச்சியை முடிக்கலாம்.
0: ஓகே, as always,
1: garden பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, garden பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வார்த்தையில், ஒரு அழகான வார்த்தையில ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னா அப்படி நாங்கள் ஜாலியாக வீட்டுக்கு போயிட்டு செடி வளர்ப்போம்.
0: அதாவது எதை பண்ணாலும் நீங்கள் வந்து ஒரு ஆசையாக ஒரு இன்ட்ரெஸ்டோட பண்ணுங்கள். அதை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு பண்ணுங்கள்.
1: இது எப்படி தெரியுமா இருக்கு,
0: பிளான் பண்ணி பண்ணணும்,
1: பிளான் பண்ணி பண்ணணும்.
0: இல்லை 100% ட்ரூ, அதுதான் இப்போ நான் தான் சொல்ல வந்தேன், பிளான் பண்ணி பண்ணணும். இல்லைனா வந்து அதுவும் நீங்கள் வந்து இந்தியாவில் நிறைய பிளான் செடி பண்ணியிருக்கேன், நான் வச்சிருவேன் வளர்த்துருவேன்னா வெரி சாரி, அங்கத்திக்கும் இங்கத்திக்கும் உங்களுக்கு நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஆர்ந்து ஆராய்ந்து நல்ல இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். எல்லா மக்களுமே நிறைய மரம் செடி கொடிகளை வளர்த்து பயன்பெறணும்னு என்னோட ஆசைகள்.
1: எஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கலாபம் நிகழ்ச்சியில் நம்ம வந்து கார்டனிங் வின்டர் சீசனில் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தோம். நம்ம லாவணியா வந்து சூப்பராக நம்மளுக்கு வந்து நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னுடைய கீட்டேக்க வேஸ் வந்து என்னன்னா, செடி வளர்க்கணும், எனக்கு வந்து கியூகம்பர் போயிட்டு பேக்கெட் சேஃபில் விலை கொடுத்து வாங்க வேண்டாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் நம்ம ஸ்பெஷல் கருத்து ஆஃப் த டே அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன பேசியிருந்தோம்னா, இந்த செடிகளுக்கெல்லாம் எப்படி நீங்கள் தண்ணி ஊற்றாமல் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஐயோ அது வாடிடுச்சு அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணி ஊற்ற ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் அது இருக்கும்போதே அதுக்கு பத்திரமா தண்ணி ஊற்றி அழகாக சில செடிகள் வந்து சன்லைட்டில் வைக்கணும், சில செடிகள் வந்து மரத்தில் வைக்கணும், ஷேட்ஸில் வைக்கணும், அந்த மாதிரி நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணுன்னா மறுபடியும் எங்களோட பாட்காஸ்ட்டை போயிட்டு plains.org.nz போய் கேளுங்க. கேட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்த டிப்ஸும் அப்படியே டாப் டு பாட்டம் நம்ம லாவணியா சொல்லியிருக்காங்க. எஸ், Thank you.
0: Tata, bye-bye, Makale. Bye-bye.
2: கலாபம் நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்ததுக்கு நன்றி. பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளை plains.org.nz இல் காணலாம் மற்றும் Apple Podcast போன்ற சமூக ஊடக தளங்களிலும் கலாபம் ஆன் பிளேன்ஸ் FM 96.9 முகநூல் பக்கத்திலும்

0: நம் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியை பற்றி கருத்துக்கள், பரிந்துரைகள் அனுப்ப அல்லது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உங்கள் விருப்பத்தை தெரிவிக்க kalabamfm@gmail.com மின்னஞ்சல் அனுப்புங்கள். அடுத்த வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: 105.4 FM and 1575 AM.
2: Spiritual Chats, the podcast where we delve into the intersection of spirituality and everyday life. Join us as we explore how nurturing a healthy spiritual outlook impacts our daily experiences.
3: While our discussions stem from a Christian perspective, our goal is to create discussion that resonates with individuals from diverse beliefs and worldviews. Tune in every Sunday at 9 AM to catch our latest episode.
2: Podcasts are also available on the ORFM Dunedin website and all major podcast platforms. Spiritual Chats on ORFM Dunedin is proudly presented by C3 Church Dunedin.
4: What does art look like when young people get full creative control? I'm Tumiche Adebowale, and The Art Lens is a space for Aotearoa's young writers, artists and thinkers, shaping the worlds they live in and imagining new ones. From poetry and film to identity and everything in between, we talk honestly about art and the worlds it comes from. Catch The Art Lens on OAR FM Youth Zone or listen anytime on oar.org.nz, Spotify and Apple Podcasts.